கிறிஸ்தவ பிரியமானவர்களே, ஒலித்ததான பாடல் கிருபனிய வானொலியினூடாக உங்களுக்காகவே நாங்கள் இன்னும் இனிமையான பாடல்களை நாங்கள் ஒலிபரப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். நீங்களும் கிருபனிய வானொலியினூடாக இணைந்திருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள். உங்களுக்காக ஒலிக்கின்றது அடுத்த பாடல்.

0: உலகத்திலே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை
1: வல்லமையான தேவ செய்திகள் இணைந்திருங்கள் www.kirupai

0: நேய சொந்தங்களுக்கு அன்பான காலை நேர வணக்கம். சக்தி வீக்கெண்ட் பிளாக்பஸ்டர் வணக்கம் தாயகம் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷம் முன்னேற்றம் தரும் ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு வணக்கம் தாயகம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நீங்களும் காலை 8 மணி வரை வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நேரம் பிறந்த நாளை கொண்டாடும் உள்ளங்களுக்கும் இதர பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அத்தனை சொந்தங்கள் உறவுகளுக்கும் இனிமையான நல் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருங்க. இப்ப யார் வந்து என்ன சொல்ல போறாங்க கேட்போம்.
1: பச்சை கிளி பச்சை அம்மா
2: பச்சை கிளி பச்சை அம்மா.

0: கோல் அடிக்கிறது பிளேயர்ஸ் மட்டுமல்ல, இந்த இரவு மெமரிஸ் உங்களுக்காக கோல் அடிக்க போகுது. நியூஸ், என்டர்டெயின்மெண்ட், ஃபுட்பால் பேஷன் எல்லாமே ஒரே ஸ்டேஜ். FIFA சாம்பியன்ஸ் நைட் ஜூலை 19 மாலை 6 முதல் கொழும்பு காலிமுகத்திடலில் ஃபுட்பால் ஃபீவர சக்தி FM உடன் சேர்ந்து கொண்டாடலாம். வாங்க.
1: இலங்கையின் மிகவும் நம்பகமான வலையமைப்புடன் 5G அனுபவத்தை பெற்றிடுங்கள். SLT Mobitel 5G இன்றே www.sltmobitel.lk விஜயம் செய்யுங்கள்.
2: இசிர் அளவுடன் இணைந்து கடல்சார் குற்றங்களை தடுத்திடுவோம். நீங்கள் அறிந்த தகவல்களை எமக்களித்திடுங்கள். 106 கழித்திடுங்கள்.